வானொலி மர்களே, உங்கள் அனைவருக்கும் எவது உளங்கணிந்த வணக்கம். இது மொரிஷஸ் வானொலி. 819 கிலோஸ் பத்திலைகளில் புரட்டாசி மாத கோவிந்தன் விரதத்தினை ஏட்டி அதிகாலிதோறும் 5:35 மணி முதல் 5:50 மணி வரை ரங்கநாதன் ஆராதனை எனும் சிறப்பு நிகழ்ச்சி ஒலிபரப்பாகின்றது. நிகழ்ச்சியின்

0: உரை, வழிபாடு, பக்தி பாடல் ஆகியவெல்லாம் இடம்பெற உள்ளன. சரி, நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் உரை கேட்பீர்கள். உரை ஆற்றுபவர் திருத்தொண்டர் நித்யானந்தன் சண்முகம் அவர்கள்.
1: கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்தா. நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தி வரும் திருக்கைலாய பரம்பரை, மேகண்டார் வழிவழி, பேரூராதீனம், சீர்வளசீர், தெய்வத்திரு, சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் மற்றும் அவ்வழி நின்று நம்மை வழிநடத்தும் பேரூராதீனம், சீர்வளசீர், சாந்தலிங்க மருதாசல் அடிகளார் பொன்னார் திருவடி வணங்கி மொரீசியஸ் வானொலி நேயர்களுக்கும் திருமால் அடியார்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பர்களே, நாம் தற்பொழுது நம்முடைய மொரீசியஸ் திருநாட்டில் கோவிந்தன் திருவிழா என்று சொல்லக்கூடிய திருமால் வழிபாட்டை இந்த புரட்டாதி மாதத்திலே மிக சிறப்பானதொரு முறையிலே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். திருமாலினுடைய வழிபாட்டிலே மிகவும் உகந்த மாதமாக, வழிபாட்டுக்குரிய சிறந்த ஒரு நன்னாளாக இந்த புரட்டாசி சனிக்கிழமை அமைந்திருக்கின்றது. திருமால் செல்வத்துக்குரிய கடவுளாகவும் காக்கும் கடவுளாகவும் இருக்கக்கூடிய, இந்த உலகை ரட்சிக்க காக்க வந்திருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கைக்குரிய தெய்வமாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம். தமிழர்களுடைய வழிபாட்டிலே பண்டைய காலம் தொட்டு இன்று வரை திருமால் வழிபாடு ஒரு இன்றியமையாத ஒரு வழிபாடாக அமைந்திருப்பதை நாம் காண முடிகின்றோம். பழம்பெரும் இலக்கண நூலாக இருக்கக்கூடிய தொல்காப்பியத்திலேயே மாயோன் என்று அவன் மருத நிலத்துக்குரிய கடவுளாகவும் காடும் காடு சார்ந்த நிலத்துக்குரிய கடவுளாகவும் போற்றப்பட்டு அன்றைய முதல் இன்று வரை அந்த திருமால் வழிபாடு நம்மிடையே இருந்து வருகின்றது. நம்முடைய சங்க இலக்கியங்களிலே பலவற்றிலே நம்முடைய திருமால் வழிபாட்டினுடைய சிறப்பை நாம் பல இடங்களிலே காண முடிகின்றது. போற்றுதல்குரிய திருமாலுடைய வழிபாட்டை பழம் இலக்கியமான பரிபாடலிலே நாம் பல்வேறு இடங்களிலே நாம் அதனுடைய சிறப்பையும் வழிபாட்டினுடைய தொன்மையும் காண முடிகின்றது. நமக்கு கிடைக்கப்பெற்ற பழமையான இலக்கியமான பரிபாடல், நமக்கு கிடைத்த 22 பாடல்களில் 5 பாடல்கள் திருமாலினுடைய சிறப்பை எடுத்துக்காட்டுவதாக அமைந்திருக்கின்றது. திருமாலினுடைய சிறப்பை அந்த பரிபாடலிலே பல புலவர்கள் பாடி அருளியிருக்கின்றார்கள். தீயினுள் திரள் நீ, பூவினுள் நாற்றம் நீ, கல்லினுள் மணியும் நீ, சொல்லினுள் வாய்மை நீ, அறத்தினுள் அன்பு நீ, மரத்தினுள் மைந்து நீ, வேதத்து மறை நீ, பூதத்து முதலும் நீ, வெஞ்சுடர் ஒளியும் நீ, திங்களும் அழியும் நீ, அனைத்தும் நீ, அனைத்தின் உட்பொருளும் நீ என்று திருமாலினுடைய அந்த தோற்றப் பொலிவை திருமுடி முதல் திருவடி வரை மிக அற்புதமாக அந்த பரிபாடலிலே நமக்கு எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். பாம்பு தொடி பாம்பு மூடி மேலன பாம்பு பூண் பாம்பு தலை மேலது என்ற வரிகள், அந்த பாம்பு அணைந்து படுத்திருக்கக்கூடிய அந்த திருமாலினுடைய சிறப்பை நமக்கு அற்புதமாக எடுத்து காட்டுகின்றது. திருமாலினுடைய நிறம், திருமாலினுடைய திருவடி, திருமாலுடைய திருக்கை, திருமார்பினுடைய அழகு, திருமாலுக்குரிய கருடக்கொடி, திருமாலுக்குரிய படுக்கை, இப்படி பல்வேறு வகையான அந்த திருமாலினுடைய அமைப்புகளையும் இயல்புகளையும் பெருமைகளையும் இந்த பாடல்கள் மூலமாக நாம் காண முடிகின்றது. திருமால் என்பவன் விருப்பு வெறுப்பு அற்றவன், உலகிலுள்ள அனைத்து பொருள்களின் வடிவமாக திகழ்கின்ற திருமாலுக்கு வேண்டியவர் வேண்டாதவர் என்று வேறுபடுத்தி பார்க்கும் தன்மையில்லை. தன்னை போற்றும் பிரகலாதனுக்கு வேண்டியவராகவும் தன்னை எதிரியாக காணும் இரண்யனுக்கு வேண்டாதவராகவும் அவரவர் எண்ணத்திற்கு ஏற்றாற் போல இறைவன் விளங்குகின்றான் என்பதையும், திருமால் தன்னை விரும்பும் அடியார்களிடம் எவ்வாறு தன் அருளை செலுத்துகிறானோ அதை போலவே தம்மை இகழ்வாரையும் பொறுத்து அருள் செய்யும் குணமுடையவன் என்பதையும் இந்த பரிபாடல் மூலமாக நாம் காண முடிகின்றது. திருமால் அவதாரங்களை நாம் காணுகின்றோம். இந்த திருமாலினுடைய அவதாரங்களை பற்றியும் இந்த பரிபாடலிலே நமக்கு எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். ஆனால் இந்த திருமாலினுடைய 10 அவதாரங்களிலே வராக, நரசிங்க, கண்ணன், கூர்மன், வாமனம் ஆகிய 5 அவதாரங்களை பற்றி இந்த பரிபாடல் நமக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த தொன்மையான வழிபாடாக இருக்கக்கூடிய திருமாலுடைய வழிபாட்டை நம்முடைய சங்க இலக்கியங்கள் மிகச் சிறப்பாக எடுத்து காட்டியிருக்கின்றது. அதுவும் குறிப்பாக முதன்மையாக இருக்க

0: இருக்கக்கூடிய இந்த சங்க பாடலாக இருக்கக்கூடிய பரிபாடலிலே ஐந்து பாடல்கள் திருமாலை பற்றி சிறப்பை காட்டக்கூடியவாய் அமைந்திருக்கின்றது. இந்த புரட்டாதி மாதத்திலே நாம் திருமாலை நினைந்து உருகி வழிபாடு செய்கின்றோம். அத்தகைய வழிபாட்டிலே இதுபோன்ற நம்முடைய தொன்மையை அறிந்து கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். நம்முடைய தமிழினம் எவ்வளவு தொன்மையானது, எவ்வளவு பழமையானது, அவற்றை எப்படி போற்றி காப்பாற்ற வேண்டும் என்பதையெல்லாம் நாம் உணர்ந்து இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டு நாம் நம்முடைய மொழியை, நம்முடைய இனத்தை, நம்முடைய பண்பாட்டை, நம்முடைய உணர்வுகளை போற்றி பாதுகாத்து அதை மேலும் மேலும் நம்முடைய இளைய சமுதாயத்திற்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் கொண்டு சென்று அவர்களையும் இதிலே ஊக்கப்படுத்தி அந்த புரட்டாதி சனிக்கிழமையிலே வழிபாட்டிலே கலந்து கொண்டு அனைவரும் திருமாலினுடைய திருவருளை பெற வேண்டிக் கொண்டு எனது உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். எனக்கு வாய்ப்பளித்த மொரிசியஸ் வானொலி நிலையத்தார்க்கும் திருமாலடியார்களுக்கும் என்னுடைய மனதார்ந்த நன்றிதனையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.
1: உரையை கீர்த்தீர்கள். உரையாற்றியவர் திருத்தொண்டர் நித்யானந்தன் சண்முகம் அவர்கள். இனி நீங்கள் கேட்கப்போவது ஒரு வழிபாடு.

மேலாம் பதத்தையும் நாலாம் பதத்தையும் விளங்க கொடுத்து நாமும் நாதந்த பேரொழியதாகவி விளங்கிடு நமோ

புரட்டாசி மாத கோவிந்தன் விரதத்தினையொட்டி நாம் அளித்து வந்த இன்றைய ரங்கநாதன் ஆராதனை எனும் சிறப்பு நிகழ்ச்சி நிறைவு பெற உள்ளது. இது மொரிஷஸ் வானொலி. மீண்டும் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் என் உளமார்ந்த வணக்கம்.

வாழ வளர வளரமுடன். திருமால் பெருங்குடி பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த திங்கட்கிழமை தித்திக்கும் மத்திய வணக்கம்.

819 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைகளில் மொரிஷியஸ் வானொலியில் பிற்பகல் ஒரு மணிக்கு தொடங்கி 1:30 மணி வரை நாடோறும் ஒளிபரப்பாகும் உங்கள் பக்தி நிகழ்ச்சி. திங்கட்கிழமை இன்றைக்கு October 5 புரட்டாசி மாதத்தின் படி நெட்டாம் நாள். எமது சிறப்பு நிகழ்ச்சியில் இதோ முதலில் விநாயகனை போற்றும் இந்த பாடலை நீங்கள் கேட்கலாம்.

பாசத்தின் அமுதே விநாயக வழிகாட்டும் தெய்வம் நீ விக்னேஸ்வர. விநாயகர் நம் சமயத்தில் முதலில் வணங்கப்படும் தெய்வமாக

அட்டாசி கோவிந்தன் உரரட்டை முடித்து நாம் வழங்கி வரும் எமது சிறப்பு நிகழ்ச்சி. கண்ணனமுடம் எனும் சிறப்பு நிகழ்ச்சியை நாடோறும் இந்நேரத்தில் இம்மத்திய நேரத்தில் நாம் வழங்கி வரும் உங்கள் சிறப்பு நிகழ்ச்சி கண்ணனமுடம் எனும் சிறப்பு நிகழ்ச்சி. கோவிந்த பெருமானை போற்றும் கண்ணபிரானை போற்றும் பக்தி மிகும் பாடல்களே இடம்பெற உள்ளன. கோவிந்த பெருமானின் அருள் நாம் அனைவருக்கும் என்றும் கிடைக்கட்டும். இதோ வரும் இந்த பாடல். ஸ்ரீமன் நாராயணன். ஸ்ரீமன் என்பது திருமகள் மகாலட்சுமியை தனது மார்பில் கொண்டவர். செல்வம் அருள் மங்களம் நிறைந்தவர். நாராயணன் என்பது அனைத்து உயிர்களுக்கும் ஆதாரமாகவும் உலகம் முழுவதற்கும் காப்பலராகவும் விளங்குபவர் என்று பொருளை

புண்ணிய தரும் புரட்டாசி மாதம் இந்த மாதத்தில் நாம் அனைவருக்கும் ஒன்றிணைந்து ஸ்ரீ பெருமானை மனமாற வழிபட்டு வருகின்றோம்.

அமர கவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் புனைந்த அருமையான பாடலை நீங்கள் கேட்டீர்கள். குழந்தையின் மழலை, அழகு, சிரிப்பு ஆகியவற்றை தாய் காணும் பேரன்பையும் அளவற்ற மகிழ்ச்சியையும் இந்த பாடல் மிகவும் அழகாக எடுத்துரைக்கிறது. உங்கள் சிறப்பு நிகழ்ச்சியை தொடர்கிறது சரியாக பிற்பகல் 1:30 மணி வரை.

0: சிறப்பு நிகழ்ச்சி கண்ணனமுடம் எனும் சிறப்பு நிகழ்ச்சி வரிசையில் வழக்கப்பதியாக வருவது ஓர் உரை. காலையில் ஓடிய உரை இது. இப்போ இவ்வுரையின் மறு ஒளிபரப்பு தவத்திரு நித்யானந்தன் அவர்கள் ஆற்றும் உரை இது.
1: திரு கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கண் அணி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாளி கண்டேன் புரி சங்கம் கை கண்டேன் என்னாளி வண்ணன்பாலின்று. நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தி வரும் திருக்கயிலாய பரம்பரை மெய்கண்டார் வழிவழி பேரூராதீனம் தெய்வத் திரு சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் மற்றும் அவ்வழி நின்று நம்மை வழிநடத்தும் பேரூராதீனம் தவத்திரு சாந்தலிங்க மருதாசன் அடிகளார் பொன்னார் திருவடி வணங்கி மொரீசியஸ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பர்களே, நம்முடைய திருநாட்டிலே தற்பொழுது கோவிந்தன் திருவிழா என்று சொல்லக்கூடிய இந்த மிகப்பெரிய வழிபாட்டு திருவிழா இந்த புரட்டாதி மாதத்திலே ஒவ்வொரு சனிக்கிழமையும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த காலகட்டத்திலே நாம் சமயம் குறித்து ஒரு சிந்தனைகளை நம்முடைய பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் நான் உங்களிடையே நம்மாழ்வார் பற்றிய ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். திருமால் இயல் என்று சொல்லக்கூடிய அந்த திருமாலுடைய வழிபாட்டிலே மிக முக்கியமாக இருப்பது 12 ஆழ்வார்களுடைய வாழ்க்கையும் அவர்களுடைய சிறப்புகள் தான். திருமாலுக்கு அருளி செய்த அந்த 12 ஆழ்வார்களுடைய அருளி செயல்களிலே நம்மாழ்வார் ஒரு முழு உருவம் என்று போற்றப்படுகின்ற வகையிலே அந்த வைணவத்திலே திகழ்கின்றார். மற்ற ஆழ்வார்கள் அனைவரும் இறைவனுடைய கை கால் போன்ற உறுப்புகள் என்றால் நம்மாழ்வாரே இறைவனுடைய ஆன்மா, அதாவது உயிர் ஆவார். இதனாலே ஆச்சாரியரான சுவாமி தேசிகன் இவரை தமிழ் வேதத்தின் தாய் என்று போற்றுகின்றார். திருக்குறுகூரில் தோன்றிய நம்மாழ்வாரின் 4

0: பிரபந்தங்கள் வடமொழியில் இருக்கக்கூடிய நான்கு வேதங்களின் சாரமாக கருதப்படுகின்றது. இதில் திருவாய் மொழி என்பது திராவிட வேதம் என்று ஆச்சாரியார்களால் கொண்டாடப்படுகின்றது. நம்மாழ்வார்களுடைய திருமாலிய தத்துவம் நம்மாழ்வாரின் பாசுரங்களை மிக ஆழமான அந்த வைணவத்திலே இருக்கக்கூடிய விசிஷ்டாத்வைத தத்துவங்களை கொண்டவை. இறைவன் எங்கும் உளன் என்பதை திருவாய்மொழியிலே மிக எளிமையாக நம்மாழ்வார் உரைக்கின்றார். பரந்த தன் பறவையுள் நீர்தொறும் பரந்துளன் பரந்த அண்டமிதன் நில விசும்பும் மொழியர கரந்து சீ அடங்கதொறும் இடந்திகள் பொருள்தொறும் கரந்தெங்கும் பரந்துளன். தண்ணீரில் நீரில் மூலக்கூறுகள் எங்கும் கலந்திருப்பது போல நம்மை சுற்றியுள்ள கடல் வானம் பூமி என இந்த அண்ட சராசரங்கள் முழுவதிலும் அணுவிலும் அணுவாய் இறைவன் மறைந்து உறைந்து கொண்டிருக்கின்றான் என்கிறார் நம்மாழ்வார். இந்த இயற்கை எழில் நிறைந்த மொரீசியஸிலே நாம் இறைவனை காண்பதற்கு இந்த வரிகள் மிகச் சிறந்த சான்றாக அமைந்திருக்கின்றது. ஆச்சாரிய பெருமக்கள் திருமாலியத்திலே முழு தன்மையுடையவரான நாதமுனிகள் இந்த திருவாய்மொழியை தேடித்தான் மீண்டும் கண்டெடுத்தார். ஈடு 36,000 படி போன்ற உரைகளிலே நம்பிள்ளை போன்ற ஆச்சாரியார்கள் நம்மாழ்வார்களின் பக்தி நிலையை வளர்க்கும் போது அவர் தன்னை ஒரு பெண்ணாக பாவித்து இறைவனுக்காக உருகிய உன்னத காதலை படம்பிடித்து காட்டுகிறார்கள். அவர் பாடுகிறார், ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வலுவிழா அடிமை செய்ய வேண்டும் நாம். அதாவது எக்காலத்திலும் எந்த ஒரு இடைவெளியும் இல்லாமல் எம்பெருமானுக்கு அதாவது திருமாலுக்கு வலுவாதர் தொண்டு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்பதே இந்த உயிரினுடைய ஒரே குறிக்கோள். எனவே மொரீசியஸில் வாழும் நாம் நம்முடைய அன்றாட பணிகளுக்கு மத்தியிலும் சனிக்கிழமைகள் ஒன்று கூடி இறைவனுக்கு நாம் தொண்டு செய்கின்றோம். அதுதான் நமக்கு நம்மாழ்வார் காட்டிய நெறி. எனவே அன்பர்களே, திருமாலயத்தின் மையப்புள்ளையாக விளங்குவர் நம்மாழ்வார். அவருடைய பாசுரங்களை நாம் சிந்தித்து அந்த நம்மாழ்வாருடைய பாசுரங்களை பாடி இந்த கோவிந்தன் திருவிழா சனிக்கிழமை வழிபாட்டை மிகச் சிறப்பாக செய்ய வேண்டும். எனவே அடியார் பெருமக்கள் திருக்கோவிலுக்கு சென்று திருமாலுடைய திருவடியிலே நம்மாழ்வாருடைய பாசுரங்களை சொல்லி அவருடைய இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நன்ன நாளிலே அனைவரும் உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் மெய்ஞானம் தன்னம்பிக்கை பொறுமை பொறுப்பு கல்வி கேள்விகளில் மேன்மேலும் மேலோங்கி வழங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த நல்லதொரு வாய்ப்பை நல்கிய மொரீசியஸ் வானொலி நிலையத்தாக்கு என மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு எனது உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.
1: தவத்திரு நித்யானந்தன் சண்முகம் அவர்கள் தந்த அருமையான விளக்கங்களை நீங்கள் கேட்டீர்கள். அவர்களுக்கு எமது பெரும் நன்றியை கூறுகின்றோம். சிறப்பு நிகழ்ச்சிக்கு மீண்டும் வருகின்றோம். எனது ராகமே உனது கீதமே.

இப்புனித சிறப்புமிக்க புரட்டாசி மாதத்தில் பெருமாளின் திருவருளால் நாம் அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியம், மன நிம்மதி, நேர்மறையான சிந்தனைகள் கிடைத்து வாழ்வில் வெற்றியும் வளமும் செழிப்பும் என்று நிறைந்திருக்கட்டும். கூப்பிட்ட கூப்பிட்ட

இறுதியாக வரும் பாடல் திருமாலை போற்றி பாடப்படும் இனிய பக்தி பாடலுடன் நாம் நிறைவு பெற உள்ளது. திருமால் திருவருளையும் அருளாசியையும் பெறுவோம். நல்ல ஆரோக்கியம், மன நிம்மதி, வெற்றி, வளம் ஆகியவற்றை பெருமாள் அருளட்டும். நம் நிகழ்ச்சிக்கு பிறகு அன்ப ராத்னா அவர்கள் வழங்கும் குஜராத்தி மொழி நிகழ்ச்சி இடம்பெறும். உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த வணக்கம். ஓம் நமோ நாராயண.

0: This is Radio Marxist.
1: 您好
2: ，Assalamu alaikum.
3: Came to Mauritius.
4: Namaskar.
5: Shodharandiriki hrudaya purvaka namaskaram.
6: Ungal anaivarukkum vanakkam.
7: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
8: மொரிஷஸ் வானொலியில் இரவு தோறும் 7 மணி முதல் 7:30 மணி வரை இசையருவி.
9: ஓம் நமோ நாராயணாய. இரவு 7 மணிக்கு பெருமாள் அருள் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு புதிய நாளின் பணிகளை முடித்துவிட்டு இப்போது சிறிது ஓய்வெடுக்கும் நேரம். உங்கள் இல்லத்திலோ பயணத்திலோ எங்கிருந்து கேட்டாலும் திருமாலின் பாடல்கள் உங்களுடன் இருக்கட்டும். முதல் பாடலுடன் நிகழ்ச்சியை தொடங்குவோம்.

புரட்டாசி மாதத்தில் கோவிந்தன் பாடல்கள் ஒலிக்கும் போது கோவிலுக்கு சென்ற நினைவுகளும் குடும்பத்துடன் செய்த வழிபாடும் மனதில் தோன்றும். அந்த நினைவுகளுடன் அடுத்த பாடலை கேட்போம்.

கண்ணனுக்கு பல பெயர்கள். ஒவ்வொரு பெயரும் பக்தர்கள் அன்புடன் அழைக்கின்றார்கள். கோவிந்தா, மாதவா, கேசவா என்று திருமாலை போற்றும் இந்த பாடல் உங்களுக்காக.

பெருமாள் வழிபாட்டில் பூக்களும் துளசியும் விளக்கின் ஒளியும் சேர்ந்து ஓர் அழகான சூழலை உருவாக்குகின்றன. அந்த காட்சியை மனதில் நினைத்தபடி அடுத்த பாடல் உங்களுக்காக வழங்குகின்றோம். திருமாலை போற்றும் பாடலை கேட்போமாக.

பெருமாள் அருள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகின்றது. இந்த மாலை பாடல்களுக்காக நேரம் ஒதுக்கி எங்களுடன் இருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. உங்கள் வேண்டுதல்களுடன் இந்த இரவு அமைதியாக தொடரட்டும். மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம். ஓம் நமோ நாராயணாயா.